நவன் அயும்தன் தைக்கினா ஆந்திரியா துரன் சகுந்தலா ஜமுந்த அண்டோ ஜூலிக்குவா. சரிதோ சரித்தகே இங்கா அப்புரியா சி வாரே ஜான்ஜித்தனா ரே சுரோசகி அட்கருவா இன்லிக்ககே பலசகையன்றதோ அனரஞ்சருவா பாரியாதோ ஜுக்கலுக்கா நம நமரதோ என எதோ எத்தோந்தோ போவா என்லிக்கத்தே ஜுக்கா அன்றியா துரங்கு துரங்கெடா எசுரான் காட்கரேன மறு நென் ஆந்தி துருங்கலோத்தகே திசைங்க ஹோவாக்கள காஷ்கரம் நின்றார்கே துண்டு தின்னு சென்னிடி தெளிங்கிங் செனோ செனோத்தே ஹோவாக்கள அயும்கென் சபின் தாதா தைத்தேக்கோ துண்டு பேரே அண்டோமிசாலிங் மகேந்திர குவி பேத்தே சபின் கோ சிபில் ஜோஹார்.